அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சுகம் மருந்தானம், நாளை நமக்கு சந்தோஷம் வரும் என்று நாம் இன்று உள்ள சுகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வெறுத்தாலும் நாம் யாரையும் மறக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் என்று சிறப்பான நாள். 94.6 வரிசைகளிலும் வழக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோ அல்லவா?

திருவிரல் நுனியிலே ஒரு துளி என்றாலும் ஓர் ஆயிரம் புண்ணியம் குங்குமம். பெண்களை தொடர்ந்திடும் பிரம்ம ராட்சசர்களை சுட்டு குருடாக்கிவிடுமே குங்குமம். கணவனின் கண்ணுக்கு அதிரூபலக்ஷ்மியாய் காட்சி தர வைத்திடும்.

மங்கல்ய மத்தியில் வைத்து வணங்கவே நோயின்றி காத்து வருமே குங்குமம். அம்மனின் புற்றிலே செக்கச் சவேலன தூவப்படர்ந்து வருமே குங்குமம். மருவத்தூர் அம்மனை தில்லையின் காளியை அர்ச்சிக்கும் புஷ்பங்களே குங்குமம். மீனாட்சி குங்குமம், காமாட்சி குங்குமம், மங்கள செந்தூரமே குங்குமம். நெற்றியில் துலங்கினால் உன்னிலே தோன்றுவாள் லக்ஷ்மி.

0: இன்றைய காலை சிந்தனை உனக்கு ஒன்று பிடிக்காதது போட பிடிக்காத போடு உன உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும் போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனை வரும் போது மௌனம் ஒன்றை சிறந்தது.
1: ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.

1992 இவர் மாடத்தில் பணிந்தாங்காம் தேதென்றக்க வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் கருணா. இயக்குனர் செல்வா அவர்கள், திரைப்படத்தில் நடிகர் அர்ஜுன் சர்ஜா, நடிகை ரஞ்சிதா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்ததால் இந்த திரைப்படத்திற்கு சமத்தவர் வித்யாசாகர் அவர்கள். பாட்டுக்கு குரல் தெரிந்தவர்கள் காலஞ்ச டாக்டர் பத்மஸ்ரீ, எஸ் பி பாலசுப்ரமணியம், மேலும் காலஞ்சென்ற அம்மா எஸ் ஜானகி ஆகியோரும்

0: நல்ல ஒழுக்கம் மனிதனுக்கு பெருமையையும் உயர்வையும் தருகிறது. அதனால் உயிரை விட மேலமாக மேலாக நல்ல ஒழுக்கத்தை தான் நாம் பாதுகாக்க வேண்டும். குட் கான்டக்ட் கிவ்ஸ் எ பர்சன் கிரேட்னஸ். தெர்ஃபோர் குட் கேரக்டர் சுட் பி ப்ரொடெக்டட் ஈவன் மோர் கேர்ஃபுல்லி தன் லைஃப் இட்செல்ஃப்.
1: Evergreen songs with R.J. Sundaram on Tenisi Arangam.

0: 94.95 நாட்டிய போட்டோமேகஸ் உங்கள் விருப்பமான விவகாரங்களில் உங்கள் விருப்பமான தேனி சாருக்கு மத்திய காலைதோறும் உங்களுக்காக உங்களை முழுக்க உங்களை சபையினம் 8 மணி வரை ஸ்டேச்சுன் இன்றைக்கு நாடுக்கிழமை August 9 அனைவருக்கும் இனிமையான நாள் அவ்வளோ சோனி ஒண்டர்ஃபுல் டே
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அமனைவருக்கும் எமது ஆரின் ஃப்ரீ வந்த வழியில் இந்த அதிகாலையில் வணக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வர் வைக்கிறோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். ஆமாம், இன்னைக்கு சொல்லி வீக்கெண்ட்ஸ் நடக்கிறவென்றுக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. எனவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையன் இனி என்ன வாட்டுக்கள். ஒரு வாரம் முழுவதும் வேலை பொறுப்பு ஓட்டம் ஓட்டம் ஓட்டம் அல்லவா? ஆனால் இன்றைக்கு நடுக்கிழமை கபடிகள், கவலைகளுக்கு ஒரு சிறிய விடுமுறை, மனதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அல்லவா?

அம்மா உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியும் காதுகளுக்கு இனிமையான இசையும் கொண்டு வந்திருக்கிறது இந்த ஆடகள நடுக்கிழமை கால நிகழ்ச்சி. நடுக்கிழமை என்றாலே கொஞ்சம் ஓய்வு, குடும்பத்தோட சந்தோஷம், ஒரு நல்ல காஃபி, நல்ல டீனியர் கையிலே மனதுக்கு பிடித்த பாடல்கள். மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுதான் நம்முடைய நடுக்கிழமை கலை. இவற்றல்லவா

ஆமாம், உங்கள் மனதுக்கு இனிமையும் உங்கள் வெட்டுக்கு மகிழ்ச்சியும் உங்கள் நாளுக்கு புத்துணர்ச்சியும் கொண்டு வந்திருக்கிறது இந்த அழகான நாட்டுக்கிழமை காலையில். மேலும் நேற்றைய கவலைகளை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு இன்றைய நாளை சிறப்போடும் சந்தோஷத்தோடும் நாம் தொடங்குகின்றோம். மேலும் மனதுக்கு பிடித்தவர்களுடன் கொஞ்சம் நேரம், வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருப்பவர்களுக்கும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுபவர்களுக்கும் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கும் எங்கிருந்தாலும் எங்களுடன் இணைந்து உங்கள் அனைவருக்கும் இனிய நாட்டுக்கிழமை நல்வாழ்த்துக்கள்.

ஒரு நல்ல நடுக்கடமை காலையில் என்றால் ஒரு சூடான தேநீர், பிடித்த காலை உணவு, மனதுக்கு பிடித்த பாடல், குடும்பத்துடன் சிறிது நேரம், இவைதான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷங்கள் அல்லவா? பெரிய பெரிய விஷயங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்மை சுற்றி இருக்கும் இந்த சின்ன சந்தோஷங்களை மறந்து விடாதீர்கள்.

இன்றைக்கு நாட்கிழமை அக்டோபர் மாதம் ஆகஸ்ட் மாதம் அடிக்கவும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி அடுத்த பாடலை நாம் நாயுடு ஆப்பாடி தனது பிறந்தாட்டி நம் அன்புடன் வழங்குகிறோம். ஷானினி, பிரீத்தி, விக்கி, நிக்கி, சிவராணி, சரோஜினி, நாகி, உசுல், விவேஷ், யோகேஷ் ஆகியோரின் சார்பிலும் நம்பிக்கை கோருகின்றார்கள். மேலும் இன்றைக்கு வில்லு அமைப்பை உரை சேர்ந்த திரு அனந்த் செங்காடு அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் சாந்த், ஜித்தன், சச்சின், தர்மன், விக்கி, நேஹா, ஜீனா, பிளந்தி, பமிலா ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படனே நாம் பம்பளம்புசர் உரை சேர்ந்த தில்ரூபா படனி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் அப்பநாதன், வாணேசன், யோஷினி, ஆடகேசன், நவராசி, கவியரசி ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் குட்லன்ஸ் ஊரைச் சேர்ந்த திருமதி வேதி கோவிந்தன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். விமலா, லிந்தா, சரோஜா, பேபி கோவிந்தன் ஆகியோரின் சார்பிலும் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் திஜோத ஊரைச் சேர்ந்த திவன் பெரிய பாயன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகின்றோம். அம்மா பமிலா, திவினா, அப்பாய், மல்லிகை, சவிதா, இந்திரன், கவிசன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

0: அம்பர்லேந்து அடுக்கிய பார்த்தோடு உங்களை அடுத்திருந்து வெளிப்பெற நேரமாகிறது. சரி, அடுத்த நிகழ்ச்சியில் இனி யாரும் ஃப்ரீவானோடையில் இதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது அன்பர் ராஜன் வந்திருக்கிறார். வணக்கமாக 8 மணிக்கு தொழில் ராகாலு.
1: வணக்கம் என்பர் சுந்தரம், ஹவ் ஆர் யூ டூயிங் மை ஃப்ரெண்ட்?
0: வணக்கம் ராஜேந்திரா, ஃபைன் தேங்க்யூ. வெல்கம் ஆன் அவர் ஃப்ரீவானோடி.
1: நன்றி, மிக்க நன்றி சுந்தரம். ஹாவ் எ ஸ்வீட் அண்ட் நைஸ் சண்டே.